சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

சபரி வானொலி வழங்கும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் துவக்கத்தில் ஒரு அருமையான பக்தி பாடல் ஒலித்து சென்றது. சிறப்பு நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? முதலில் வரும் பாடலை கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு. இவர்கள் விருப்பத்தில் படம் சட்டம் பாடல் நன்றி.

சட்டம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல். தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். பக்தி பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கரம் கூப்பி வணங்கி அடடா அஹா என்று பாடலை பாடி கற்பூர ஆராதனையும் காட்டுகிறார் சிறப்பு. இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அறிவிப்பாளர் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து பாராட்டுகிறார் பாடலுக்காக. ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தேன் சிந்துதே வானம் படம் எழுதாத சாரி கவிதை மாதிரி தானே இப்போ எல்லா பதிவுமே வருது. அதான் தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் அருமையான பாடல் என்றும் பதிவிட்டிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி பானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மௌனம் சம்மதம் பாடல் கல்யாணத்தீநிலா என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, எங்கள் விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் சித்ரா அவர்கள் பாடிய அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, எங்கள் விதுரா குட்டி, கோவில்பட்டியில் இருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல்.

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பாடிக்கொண்டே அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்று கே எஸ் சித்ரா அவர்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை வழங்க அரங்கத்தில் அழகான தமிழ் உச்சரிப்பு குரலில் பேசி நிகழ்ச்சியை வழங்க நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள் கல்யாண தேன்நிலா பாடல் அருமையா என்றும், அருமை என்றும், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் நிகழ்ச்சிக்கு திருஷ்டி சுத்துகிறார். இனிமையான இதமான பாடல் என்றும் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தும், அனுஷ்யா மேம் அவர்கள் அழகான அருமையான வரிகள் அடுக்கு மொழியில் லாலா சூப்பர், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் மிகவும் அருமை பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஏசுதாஸை கண்முன் கொண்டு வந்து அருமை, தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை செலக்ட் பண்ணதுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். நன்றி. எட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்த அருமையான பாடல் என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு செம என்றும், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் கல்யாண தேன்நிலா அழகான காதல் காவிய பாடல் அருமை அழகு, அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கும், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை நமக்கு வழங்கிய சகோதரி அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ஆ விஜய அரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் அஞ்சா நெஞ்சங்கள் பாடல், மாப்பிள்ளைக்கு ஒரு மச்சம் இருக்கு இசை பயணத்துடன் மதுரை மாட்டுத்தவணை அழகர். நன்றி வாழ்த்துக்களுடன் பாடல் இதோ.

ஒரு மச்சம் இருக்கு ஜாதகத்தில், ஐ உச்சம் இருக்கு, ஆயிரம் தான் சுகம் மிச்சம் இருக்கு.

அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான நிகழ்ச்சிக்கு உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டு தவணி அழகர் அவர்களுக்காக பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலில் தேன் வந்ததா சூப்பர் என்றும், மதுரை மாட்டு தவணை அழகர் அவர்கள் அஞ்சாத நெஞ்சங்கள் படப்பாடல் அருமை அழகு அழகான இடைக்கால பாடல், பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவிகளுக்கு விருந்தளித்து அழகு பார்த்து நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சோலிசேரி ஆ விஜயரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி சிறப்பு. அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் பாலி, அழகான பாடலுக்கு அழகான இசையை நமக்கு வழங்கியவர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள், அழகான பாடலை அழகான நம் செவியோரம் பாடி சென்றவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமுடன் மலேசியா வாசுதேவன். இந்த படம் அக்டோபர் மாதம் 26/10/1981 இயக்குனர் ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் சுமன் சரிதா, ஜெய்சங்கர், கேஆர் விஜயா நடித்து வெளிவந்த படம். 1981 இது ஒரு புகழ்பெற்ற திரைப்படம். இந்த படம் சென்னையில் 3 தியேட்டர்களில் 226 நாட்கள் வெற்றிகரமாக ஓடி சென்ற பாடல் படம். சென்னை பிராட்வே, பூந்தமல்லி சுந்தர், கோயம்பேடு ரோகிணி ஆகிய 3 தியேட்டர்களிலும் வெற்றி கண்ட படம். ரெக்கார்ட ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்காரு, சிறப்பு. இந்த ரெக்கார்ட் என்னிடம் பொக்கிஷமாக உள்ளது, சிறப்பு சிறப்பு. நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் மாப்பிள்ளைக்கு மச்சம் இருக்கு இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை. அழகர் அவர்கள் அழகான ஒலித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை கேட்டதே கிடையாது, அரிதான பாடலை தேர்வு செய்த சகோதரர் அழகருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர். சிறப்பான பாடல் அருமை என்றும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாடும் நிலா எஸ்பிபி என்று. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அடி தூள் என்றும், அழகர் அவர்கள் ரெக்கார்டை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ஆகா அருமை என்றும், அழகர் அவர்கள் பாடலை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தீபாகுமார் அவர்கள் உற்சாகமான பாடலை கேட்ட அழகர் ஐயா அவர்களுக்கு நன்றி அருமை சூப்பர் என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் அடிமை பெண் பாடல் ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால், நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். ஏ மாந்தே.

அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு என்று மக்கள் திலகத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் சிறப்பு, அகா அருமை என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மறுபடியும் ஒரு எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் அருமை என்று தீபாகுமார் அவர்களும், அடடா இப்படி அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மிகவும் அருமை, சிறப்பு, மிக சிறப்பு என்று எம்ஜிஆர் வந்திருக்கிறார். சூப்பர் என்றும் இதயத்தை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார்கள் தீபாகுமார் அவர்கள். அறிவிப்பாளர் அவர்கள் பாடலுக்கு கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் 100% உண்மை என்றும் அழகாக சல்யூட் அடித்திருக்கிறார் பாடலுக்கு. ரசிக்கிறேன் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அறிவழகன் மங்கை அவர்கள், இது நான் அனுப்பியது, நீங்கள் அழகர் என்று படித்தீர்கள் அக்கா, சாரி. ராமபுரம் அனுஷியா மேம் அவர்கள், அழகான வரிகளில் அருமையான பாடல், சூப்பர். பாடல் கேட்ட சகோதரிக்கு வாழ்த்துக்கள், தத்துவ வரிகள் சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை ஒலிக்க செய்த அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி என்று கூறியிருக்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், மிக்க மகிழ்ச்சி என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், தத்துவ பாடல் மிகவும் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் ஒரு பூனை படத்துடன். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை என்றும் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் ஒரு நாய் டான்ஸ் சிறப்பு. முதல்ல ஒரு பூனை டான்ஸு, அப்புறம் ஒரு நாய் டான்ஸு. அறிவழகன் மங்கை அவர்கள், யார் சாமி நீங்க என்று சிரிக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், சாரி என்று ஆ ஏ என்று வருகிறதா, அதனால் கன்ஃபியூஸ் என்று நான் கூறியதற்கு ஓகே என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், மகேஷ் புனே என்று சிரிக்கிறார். மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள், அடிமை பெண் படப்பாடல் அருமை, அழகான பழைய எவர்கிரீன் பாடல் அருமை. அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும், அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிகளுக்கு குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு, நன்றி அண்ணே. அனுஷியா மேம் அவர்கள், மகேஷ் தம்பி அவர்களுக்கு எத்தனையோ பெயர்கள் பிடித்தவர்கள், அதில் இவர் ஒருவர், அவருக்கு மிகவும் பிடித்த நண்பர். கோவை கணபதியில் இருந்து சந்திரமோகன் அவர்கள் பாடல் சிறப்பு என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், தென்காசியில் குருவிகள் நிறைய இருக்கு, என்னம்மா சத்தம் போடுது, ஏன் உங்க

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் பாடல் ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தாரம். அந்த பாடல் படம் ராஜா சின்ன ரோஜா. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவிலில் இருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக இந்த பாடல். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், இதே ராகம் வழங்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். பாடல்

0: பிஞ்சி என்னதுமா மாமே இருக்கிறல்ல
1: இந்த
0: பக்கம் போக வேண்டாம் என் பின்னால இருக்கு வாங்க

ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் பிஜி மேம் அவர்களுக்கும், இதே ராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று.

நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் பிற்பகல் 3 மணிக்கு இதே ராகம் தொகுத்து அனுப்பிவர். நாகர்கோயில் மகேஷ் அவர்களை வழங்குபவர் ராமாபுரம் அனுஷியா அவர்கள் என்று ஒரு போஸ்டர். சபர் சொந்தங்கள் அனைவரும் பிற்பகல் 3 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சியை கேட்டு பதிவிடுமாறு அன்பு சொந்தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ராஜா என்னும் தலைப்பில் பாடல்கள் வலம் வருகின்றன, கேட்டு மகிழுங்கள் சபரி சொந்தங்களே என்று பதிவிட்டிருக்கிறார் நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நீங்கள் பேசுவது கேட்கவே இல்லை என்று ரோஜா பூவாக பூக்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள், இது எப்படி இருக்கு என்று ரஜினியை கண்முன் கொண்டு வந்தும் மகிழ்ச்சி என்றும் அழகாக சல்யூட் அடிப்பது போல் சூப்பர்ப் என்றும். திருப்புட்குழி விஜயகுமார் அவர்கள் பாடல் எவ்வளோ நேரம் கேட்டிருக்காருன்னு பாருங்க. தீபாகுமார் அவர்கள் கோல்டன் லைக் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், சகோதரிக்கு காலை வணக்கம், அனிட்டனை கூப்பிட போயிருந்தேன், போகும் வழியில் என் வண்டி பஞ்சர் பிரேக் டவுன் ஆகிவிட்டது, இப்பொழுதுதான் கடைக்கு வந்தேன், எங்கள் பாடல் போய்விட்டதா என்று தெரியவில்லை, போனாலும் பரவாயில்லை, மிக்க நன்றி சகோதரி. இல்லை, இன்னும் போகலை, இனிமே தான் வரும். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலை கேட்கவில்லை என்று கேட்டதுக்கு, இப்போது கேட்கிறதா என்று அறிவிப்பாளர் அவர்கள் கேட்டதற்கு இப்போது கேட்குது என்று பதிவிட்டிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் மிக மிக அருமை பாடல் என்றும். நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள், என் விருப்ப பாடல் தருகின்ற விஜயமேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்றும். பாடல் போய்விட்டதா என்று கேட்டதற்கு இல்லை என்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். இப்போது நன்றாக கேட்கிறதா என்று கேட்டதுக்கு, இப்போது நன்றாக கேட்கிறது பாடல் என்று அறிவழகன் மங்கை அவர்களும். அனுஷியா மேம் அவர்கள், சூப்பரான அழகான பாடல், எனக்காகவும் என் இப்பாடலை கேட்டேன். மகேஷ் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்.

தினை விதைத்தவன் தினையறுப்பான். பாடலில் வரும் வரி. தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் வினை விதைத்தவன் வினையறுப்பான், தினை விதைத்தவன் தினையறுப்பான், நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, அட தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது என்று பாடல் வரிகளை சுட்டி காட்டியிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நம் நாடு பாடல். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து அனிட்டன் ஜோ, சோலைசேரி தங்கை விதுராக்குட்டி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, இவர்களுக்காக பாடலை கேட்டிருப்பவர் செல்வம் செல்வி அவர்களுக்காக இந்த பாடல்.

நம் நாடு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. டிஎம்எஸ் குரலில் பாடல் மிக அருமை. விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி மற்றும் அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி, கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், தத்துவ பாடல் அருமை என்றும், மிக்க மகிழ்ச்சி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்தும், நீங்கள் சொன்னால் சரிதான் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தும், கிரேட் என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், எங்களுக்காகவும் பாடலை கேட்டதற்காக மிக்க நன்றி நன்றி என்று அறிவிப்பாளர் அவர்கள் செல்வம் அண்ணனை கேட்டிருக்காங்க. சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் அழகாக முத்தம் கொடுக்கிறார்கள், ஹார்ட்டை ஊதி பறக்க விடுறாங்க, அழகாக சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையான பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள் நல்ல பேரே வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அற்புதமான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் எதுக்கு அப்படி இருக்காங்கன்னு தெரியல. செல்வம் செல்வி அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம், பாடலை வழங்கிய சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கும் பாடலை லைக் செய்த அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி என்றும் கூறியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் குழந்தையாக மாறி எட்டி பார்த்து கொண்டு அழகாக ஒரு நடனம். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ரஜினியை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அழகாக இரண்டு சின்ன பசங்க நடனம் சூப்பர், தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு என்று, எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தும் மிகவும் அருமை என்றும், தத்துவ பாடல் அருமை என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தும், அடுத்து அனுஷியா மேம் அவர்கள் கிரேட் பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அனுஷியா மேம் அவர்கள் ஆஹா அருமை இனிமை இந்த பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் நன்றி, நன்றியும் மகிழ்ச்சியும், தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான அந்த இதய துடிப்பு சிறப்பு சூப்பர் சாங் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நான் அப்படியே ஜக்காகிட்டேன் அந்த மாதிரி இருக்கு, மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் நம் நாடு படப்பாடல் அருமை, அழகு அழகான கல்வி செல்வங்களுக்கான அழகான தத்துவ பாடல், கேட்கவே இனிமை, அழகான பாடலை தேர்வு செய்த கோயில்பட்டி சகோதரர் சகோதரி செல்வம் செல்வி அவர்களுக்கும் அழகான பாடலை, அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்மை மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜய அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் வாலி, அழகான மென்மையான இசையை தந்தவர் எம்எஸ்வி, அழகான பாடலை அழகாக நம் செவியோரம் பாடி சென்றவர் டி எம் சவுந்தரராஜன். இந்த படம் நவம்பர் மாதம் 7/11/1969 இயக்குனர் சி பி ஜம்புலிங்கம் அவர்கள் இயக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நாகேஷ் நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னை புரசைவாக்கம் மேகலா தியேட்டரிலும், மதுரை சிம்மக்கல்லில் உள்ள கல்பனா தியேட்டரிலும், நெல்லை பூர்ணகலா தியேட்டரிலும் 176 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்ட படம். மறக்க முடியாத பழைய நினைவுகள், பழைய படம், அருமை, நன்றி வாழ்த்துக்கள். இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி அழகரண்ணே. தேன்மொழி முருகன் அவர்கள் எதுக்கோ யோசித்துக்கிட்டு இருக்காங்க, தலையை தலையை ஆட்டுறாங்க, இப்படி பார்க்குறாங்க குழந்தை வடிவத்தில், அருமையான ஒரு டான்ஸ், பேகை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க. அழகர் அவர்கள் அழகான ஒளித்தரத்தில் பாடல், செம்ம, சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் பாப்பா மாதிரியே அழகாக சிரிக்குது சிறப்பு, கிருத்திஷா மாதிரியே சிரிக்கிறாளா சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அதுதான். செல்வம் செல்வி அவர்கள் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அனிட்டன் ஜோ விதராக்குட்டி சோலைசேரி, நன்றி, மிக்க நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், என்னுடைய இளைய மகன் சாந்தி சக்திவேல் 12 ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவளை வாழ்த்தி எங்கள் அன்பான சகோதரி ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்ற பாடல் வேணுமாம். ஓகே,
மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள், ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு 80 மார்க் உங்களுக்கு கிடைத்தது. இப்போ நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அழகாக நிகழ்ச்சியை அழகாக கொடுக்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று முதல் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு 100 மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். பழைய அறிவிப்பாளர்களை மிஞ்சிவிட்டீர்கள். அழகு, அருமை, வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி. என்ன, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், அழகர் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. தகவல்களை தந்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி என்றும், அழகர் அவர்கள் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களுடன். அழகர், சிறப்பு. அடுத்ததாக தினம் ஒரு குரல் பகுதியில் குரல் 4, வேண்டுதல்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. சபரியில் செல்வம், சிறப்பு, சிறப்பு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினம் ஒரு குரல் பகுதியில் நமக்கு அளித்த தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக படம் செண்பகம், பாடல் பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்குது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி பகுதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி மற்றும் சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கும் விஜயக்கா அவர்களுக்கும் இந்த பாடல் வேண்டும். இதோ வருகிறது.

சந்திரமோகன் அவர்கள் பாடல் கொஞ்ச நேரம் கழித்து வரும். அடுத்ததாக வரும் பாடல் ஒரு சிந்தனை சிதறல். ஆழிசூழ் உலகில் அரவணைக்கும் அலைக்கடல் தாய், ஆழிசூழ் உலகம் அரவணைக்கும் அலைக்கடல் தாய், இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நம்ம ஊரு ராசா, பாடல் ராசாத்தி உன் மனசுக்குள்ள, விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

நம்ம ஊரு ராசா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள். திருக்குறளை மிகவும் அழகாக வாசித்து அதற்கான விளக்கங்கள் சிறப்பாக தந்த சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள், சிறப்பு நன்றி அண்ணே. அறிவழகன் மங்கை அவர்கள், திருக்குறள் அதற்கான விளக்கமும் அருமை சூப்பர் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், தனலட்சுமி பரசுராமன் அவர்களுக்கு என்னுடைய இளைய மகள் சாந்தி சக்திவேல் 12ஆம் ஆண்டு திருமண நாள் விழாவை முன்னிட்டு இனிய திருமண நாள் விழா என்று வாழ்த்திருக்கிறார். சந்திரமோகன் அவர்கள், பாத கொலுசு சத்தம் இன்னும் வரவில்லையே என்று கேட்கிறார். வெயிட் பண்ணுங்க, வரும், எப்படியோ மாறிடுச்சு பாட்டு. ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும், இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், தம்பதியர் பல்லாண்டு வாழ்க என்றும். சந்திரமோகன் அவர்கள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள், கொலுசு காணவில்லை போல என்று சந்திரமோகன் அவர்கள் கிண்டல் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தீபாகுமார் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜய அரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், அருமையான பாடல், தீபாகுமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு, மிகவும் அருமை, தீபாகுமார் அவர்கள் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் கிரேட் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் சூப்பர், சிறப்பு, மகிழ்ச்சி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், குழந்தையாக மாறி தலையை தலையை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். அனுஷியா மேம் அவர்கள், ஆஹா, அருமை, இனிமை இந்த பாடல் என்றும். மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள், சிற்பி இசையில் பாடல் அருமை அழகு, அழகான இரு குரலில் மனோ எஸ் சித்ரா பாடல் அருமை, அழகான பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சர்ச்சைக்குரியா விஜய அரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். என்னது சர்ச்சை? ஐயோ, அறிவழகன் மங்கை அவர்கள், அவர் மார்க் போட்டார்ல அழகர் அவர்கள், அதுக்கு இவர் சொல்றார், பழைய அறிவிப்பாளரை மிஞ்சி விட்டீர்கள், இது போன்ற பதிவு தேவையில்லையே, எல்லாரும் திறமையானவர்கள், நல்லா நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, இந்த பதிவு அவர் மனதை காயப்படுத்தும், இது போன்ற பதிவுகளை தவிர்ப்பது நல்லது ஐயா. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்கிறார்.

அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சக்கரக்கட்டி, பாடல் மருதாணி, மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர், அறிவழகன், மங்கை, கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், அழகர் அவர்கள் அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை பா காளிதாசன் என்றும், செல்வம் செல்வி அவர்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்று, தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மகளின் திருமண நாள் விழா வாழ்த்து, அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். சிறப்பு நன்றி. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மிக மிக அருமை என்றும், செல்வம் செல்வி அவர்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். செல்வம் செல்வி கோயில்பட்டி. அறிவிப்பாளர் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்து அழகான பாடல் என்று கை கொடுத்து பாராட்டுகிறார். தீபாகுமார் அவர்கள் மருதாணி பாடல் மிகவும் அருமை, அழகான மெலோடி பாடல். தீபாகுமார் அவர்கள் ஏற்கவே ஆனந்தமாய் இருக்கு, சிறப்பு மகிழ்ச்சி என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அனுஷியா மேம் அவர்கள் அறிவழகன் மங்கை அவர்களின் விருப்பத்தில் அழகான பாடல் சூப்பர், மங்கை என்று வந்துவிட்டது, வரிகளில் சூப்பரோ சூப்பர் தம்பி. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் மங்கை வந்ததா அக்கா நான் கேட்கவில்லையே. அனுஷியா மேம் அவர்கள் ஆமா தம்பி நான் கேட்டு ரசித்தேன். அறிவழகன் மங்கை அவர்கள் மகிழ்ச்சி நன்றிகள் அக்கா. தீபாகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும், பாடல் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் அழகான ஒரு நடனம் கிரேட் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் சர்க்கரை கட்டி நன்றாக இனித்தது, மருதாணியும் நன்றாக சிவந்தது சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மருதாணி படப்பாடல் இனிமையான குரலில் பாடல் அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் அழகான அமைதியான பாடல், அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமக்கு வழங்கிய நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி விஜயரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் சிறப்பு நன்றி. யாரோ புதுசாக வந்து எட்டி பார்க்குறாங்க, சிபிஆர் அவர்கள் இப்போதான் கதவை திறந்து எட்டி பார்க்காங்க, சிறப்பு ஆ என்றும் கட்டி போட்டிருக்காங்க, வேலை அவ்வளோ டைட்டா அப்படியே இருங்க சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் வடிவேலை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், நாட்டாமை அண்ணன் வந்துவிட்டார் இப்போதான் பஞ்சாயத்து முடிஞ்சது போல. தேன்மொழி முருகன் அவர்கள் குறையும் தூங்கி இருக்க வேண்டியதானே, இது என்ன நிகழ்ச்சி முடியும் போது வர்றது. தீபாகுமார் அவர்கள் வாய்க்குள் ஈ போய்விடாமல், அழகர் அவர்கள் நிகழ்ச்சியை பொறுமையாக அழகாக கொடுங்கள், ஒன்றும் அவசரமில்லை, ஒலிபரப்பில் சிறு தடங்கள் வரத்தான் செய்யும், பரவாயில்லை பொறுமையாக பாடலே போடுங்கள் சகோதரி, சில நேரம் மைக் ஆஃப் ஆகிவிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டு தான் பேர் மாறி வந்திருக்கு, எடுத்த பாட்டு டக்குன்னு மாறிடுச்சு எப்படின்னே தெரியல, மைக்லாம் ஆஃப்லாம் ஆகலை, அதுதான் நம்ம கையில் தானே இருக்க எல்லாம், சில நேரம் மைக் ஆஃப் ஆகிவிடும், நாம் என்ன செய்ய முடியும், நிகழ்ச்சி தெளிவாக செல்கிறது அருமை. ஆரம்பத்தில் வாட்ஸ்அப்பை படிக்கும் போது உங்களிடம் ஒரு பதட்டம், இப்போ இல்லை, சூப்பர் மகிழ்ச்சி அருமை சிறப்பு அண்ணே. அடுத்ததாக நம்ம கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வருகிறது.

ஒலித்த அந்த அழகான பாடல் செண்பகம் என்ற திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம், கோவை கணபதி பகுதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி மற்றும் சபரி நேய சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கும் விஜயக்கா அவர்களுக்கும் இந்த பாடல் வேண்டும் என்று கேட்டுவிட்டு பாடலை கேட்கவே இல்லை, கோபத்தில் போயிட்டார் அவர். அடுத்ததாக

அறிவழகன் மங்கை அவர்கள் நாட்டாமை அண்ணன் நேத்திக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க, அங்கே கட்டி போட்டுட்டாங்க அவரை. இன்னும் சிரிக்கிறார் சிறப்பு. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் பாடல் அருமை என்றும், அனுஷ்யா மேம் சிறப்பு மிக சிறப்பு என்றும், தீபா குமார் அவர்கள் பாடல் மிக அருமை சிறப்பு மகிழ்ச்சி என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் அருமை சூப்பர் என்றும், அனுஷ்யா மேம் அழகாக தொட்டிலில் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் பாத கொலுசு சத்தம் என் போனில் கேட்குது, அருமை சூப்பர் சூப்பர் இதமான இனிமையான பாடல் என்றும், சந்திரமோகனை காணோம் என்று அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் நான் ஒரு நாளும் கேட்டிராத பாடல் அரிதான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் ஆஹா அருமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாத கொலுசு சத்தம் பாடல் மிகவும் அருமை கேட்க இனிமை சூப்பர் என்றும், தீபா குமார் அவர்கள் வாருங்கள் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா ஆஹா அருமை கோல்டன் லைக், அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு கைதட்டி பாராட்டி ஒரு சல்யூட்டும் வைக்கிறார் சந்திரமோகன் அவர்களுக்கு. மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் தேவா இசையில் பாடல் அருமை அழகு அழகான பாடல் வரிகளுக்கு, கவிஞர் வைரமுத்து பாடல் அருமை 1994 இயக்குனர் மனோபாலா இயக்கத்தில் வந்த படம், அழகான பாடலை அழகாக நமக்கு வழங்கிய நமது சகோதரி விஜய் அரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி சிறப்பண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில், சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் ரிக்ஷா மாமா பாடல். வைகை நதி போரம் பொன் மாலை நேரம் என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் இருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த் மௌனிஸ் மகதீஸ் மகி பிரித்திகா அலெக்சா நரேன் இவர்களுக்காக பாடல் இது.

ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. நிச்சம் நிஜமாவே ரொம்ப அழகான பாடல், சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி, பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில்

ரெட்டியார்பட்டியில் இருந்த தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்கிறார். நன்றி சிறப்பு. இயக்குனர் அவர்கள் பாடல் சூப்பர் சாங் என்றும், தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி என்றும், அனுஷியா மேம் அவர்கள் கிரேட் என்றும், தீபாகுமார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று ஹார்ட்டை சுழல

மகளுக்கு, அக்கா மகளுக்கு. கோல்டி கேர்ள் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், தீபா குமார் அவர்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி, நன்றி, நன்றி என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் கை கொடுத்து பாராட்டியும் சிறப்பான பாடல் அருமை என்றும், மதுரை மடத்தவணி அழகர் அவர்கள் ரிக்ஷா மாமா பட பாடல் அருமை, அழகான அமைதியான பாடல் அருமை, பாடலை கேட்கவே உற்சாகம், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவியை நனைய செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜயரசகுமாரன் அவர்களுக்கும், அழகான பாடலை தேர்வு செய்த ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி அண்ணே. அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த திரைப்படத்தில் அன்னக்கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன் ராகம் என்ற பாடலும் நன்றாக இருக்கும். ஓகே ஓகே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு தேன் சிந்துதே வானம் படம், எழுதாத பாடல் ஒன்று பாடல் எழுதி கேட்கிறேன், விருப்பம் கீதநேசன், இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

தேன் சிந்துதே வானம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், ராமபுரம் அனுஷியா மேம் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் சூப்பர் என்றும் சூப்பர் என்றும் பாடல் மகிழ்ச்சி நன்றி என்று கைத்தட்டியும் பாராட்டியிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா ஆஹா அருமையான பாடல், இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாகிவிட்டது. பாடலை தேர்வு செய்த நமது இயக்குனர் அவர்களுக்கு நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். சிறப்பான பாடல், அருமை, மனதை தொட்ட பாடல். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் தேன் கண்முன்னே தேன் எடுக்கிற மாதிரி பாடல் மிகவும் அழகு என்று கேட்ட பாடல். வாழ்த்துக்கள். தேன் சிந்துதே வானம் பாடல் மிகவும் அழகு, வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அற்புதம் என்றும், மனதிவரடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிக மகிழ்ச்சி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் கோல்டன் லைக் என்றும், பழைய அருமையான பாடல்கள் என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை, அருமை பாடலில் தேன் வருகிறது. மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் எழுதாத பாடல் ஒன்று பாடல் அருமை அழகு, அழகான பாடலை தேர்வு செய்த நமது ஐயா அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கும், அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிக்கு விருந்தளித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரியா விஜய் அரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் கலக்கிறீங்களே மகிழ்ச்சி என்றும், சும்மா அதிருதில்ல பாடல் மிகவும் அழகு என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தோம். இயக்குனர் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி என்றும், மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பழைய பாடல் தங்கம் என்றும், மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் அழகான பாடலை டிஎம்எஸ் உடன் கே ஸ்வர்ணா பாடல் அருமை, அழகான இசை வி குமார் பாடல் அருமை, ஒலிநயம் செம்ம சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் திருப்புட்குழி விஜயகுமார் இவர்கள் விருப்பத்தில் படம் சத்தியம் பாடல், அழகாம் கொடி சிறிது அதிலும் உந்தன் இடை சிறிது பாடலிலோ

ஒலித்த பாடல் சத்யம் திரைப்படத்திலிருந்து. அழகான அழகாம் கொடி சிறிது, அதிலும் முந்தன் இடை சிறிது. அழகான பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் திருப்பட்குழி விஜயகுமார் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் பாடல் அகா அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலும் அதேதான், அருமையான பாடல், தந்தன தந்தன தாளம், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டவர்க்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கியும், மற்றும் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமையான பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அருமை தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், செல்வம் செல்வியா அவர்கள் பாடல் மிகவும் அழகு, வாழ்த்துக்கள், மேலும் பாடலுக்கான இசை மிக மிக சிறப்பு, சகோதரிகள் சகோதரிக்கு சகோதரி உங்களுக்கு வாழ்த்து. தேன்மொழி முருகன் அவர்கள் அதேதான் நானும் சொல்கிறேன், பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், அனுஷியா மேம் பாடல் மிக அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலுக்கு இசையின் தரம் மிக மிக சிறப்பு, பிரமாதம், அனுஷியா மேம் அவர்கள் மிக்க நன்றி என்று செல்கிறார் டாடா என்று கூறி. இயக்குனர் அவர்கள் கவிஞரின் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை, அழகாம் கொடி சிறிது, அதிலும் உந்தன் இடை சிறிதாம், நல்ல வேளை பெண் புலவர் என்னை பார்க்கவில்லை, பார்த்து பாடியிருந்தால் அழகாம், உங்கள்கிட்ட யார் கேட்டது இதெல்லாம், அழகாம் மரம் பெரிது அதைவிட இவர் இடை பெரிது என்று எழுதியிருப்போ கடவுளே. தீபா குமார் அவர்கள் இசைத்தரம் அருமை, மிக மிக அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி அருமையாகவும் பொறுமையாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் விஜய் அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். எப்போ இன்றைக்கு மாதிரி இருக்கணும்ப்பா, இன்றைக்கி எதுதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் தெரியல, அழகாக எப்போவுமே கரெக்டாக எடுப்பேன், கரெக்டாக வரும், நம்ம அழகாக பண்ணாலுமே அது ஒரு மாதிரி ரெக்கார்ட் ஆயிடுது தலைவலிக்கு. அழகர் அவர்கள் அழகான பாடல் அருமை, பாடல் கேட்கவே ஆனந்தம், அழகான ஒலித்தரத்தில் பாடலை நமக்கு வழங்கி நமது வெற்றி அறிவிப்பாளர் சகோதரியா விஜய் அரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். உடனே உங்கள் நிகழ்ச்சியை கேட்டதுமே 2 மணி நேரம் 15 நிமிடம் போனதே தெரியவில்லை, நிகழ்ச்சி அருமை அழகு. இன்னும் ஒரு பாட்டு இருக்குது சார், அதுக்குள்ளே ஓடிடாதீங்க, கேட்டுட்டு போங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் என்னவோ உலகத்திலே இவர் மட்டும்தான் குண்டாயிருக்கும் நினைப்பு, அதை விட எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. தீபா குமார் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி சிறப்பு. அழகர் அவர்கள் ஐயா கீதனேசன் அவர்கள் பதிவு சூப்பர், வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஃபீல் பண்ணாதீங்க சார், அவர் ஃபீல்லாம் பண்ணலை, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அடுத்ததாக

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என்னுடைய இளைய மகள் சாந்தி சக்திவேல் 12 ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி எங்கள் அன்பான சகோதரி ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்ற பாடலை, காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. என்னுடைய இளைய மகள் சாந்தி சக்திவேல் 12ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களை வாழ்த்தி எங்கள் அன்பான சகோதரிக்கு ஊட்டி வரை உறவு திரையிலிருந்து அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள், நான் உங்களை மறந்துட்டேன் ஐயா, ஜாலி ஜாலி என்கிறார். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் என்னுடைய விருப்பப்படலை ஒளிபரப்பிய அன்பான சகோதரி அறிவிப்பாளருக்கு நன்றிகள் பல கோடி என்றும், தீபா குமார் அவர்கள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் கைத்தட்டியும் பாராட்டியிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், திருமண நாள் வாழ்த்து பாடல் அருமை, நானும் திருமண வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சீரும் சிறப்புமாக வாழ்க பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு வாழ்க வளமுடன். பாடலை தேர்வு செய்த சகோதரர் பரசுராமன் தனலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். அழகர் அவர்களுக்கு, செல்வம் செல்வி அவர்கள், அழகர் அவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி கே விஜயகுமார் அவர்கள், உலக வானொலி நேயர். தீபா குமார் அவர்கள் வாழ்த்து பாடல் மிகவும் அருமை. செல்வம் செல்வி அவர்கள், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறி கேக் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அன்புடன் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்துக்கள் என்று சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் கற்பூர ஆராதனை காட்டி கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சூப்பர் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் திருமண வாழ்த்து தெரிவித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். தீபா குமார் அவர்கள் மிக்க நன்றி என்றும், அழகர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் அருமையான அழகான இசை MS விஸ்வநாதன். இதுவரை நிகழ்ச்சியை அழகாக உச்சரிப்பு செப்புக செந்தமிழ் குரல் பேசி நிகழ்ச்சியை அழகாக அருமையாக அற்புதமாக நிகழ்ச்சியை வழங்கிய அனைவர் மனதிலும் நீங்க இடம் பிடித்திருக்கும் நமது வெற்றி அறிவிப்பாளர் சகோதரியா விஜய அரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, நன்றி அண்ணே, மிக்க நன்றி. தீபா குமார் அவர்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் என்றும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து நன்றி என்றும் மிக்க நன்றி என்றும், வெற்றி பயணம் தொடரட்டும் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், இயக்குனர் அவர்கள் மிக்க நன்றி என்றும், மிக்க நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும், தீபா குமார் அவர்கள் நன்றி என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் நன்றி என்றும், தீபா குமார் அவர்கள் இதயம் நிறைந்த நன்றிகள் என்றும், அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 12:25. இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களுடைய தொகுப்பில் ராஜா என்று வரும் சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் தொகுத்து அனுப்பியுள்ளார்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேய சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் இரட்டைவால் குருவி இந்த படத்திலிருந்து ராஜராஜ சோழன் நான். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச்சனது கேஜே யேசுதாஸ் குரலை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் மலர்தூவி வணக்கத்தை தெரிவித்து நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. அடுத்து பாடல்களை தொகுத்து அனுப்பிய நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர், நிகழ்ச்சி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, வாருங்கள். உங்களுடைய தொகுப்பில்தான் இன்று பாடல்கள் வளம் வர இருக்கின்றது. விஜய் அரசுகுமார் அவர், அருமையான பாடல், மகேஷ் தேர்வு சிறப்பு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆம். அடுத்து முதல் பாடல் ஒலித்ததற்கு ராஜராஜ சோழன் நான் படம் இரட்டைவால் குருவி என்று ஒரு குறிப்பு, மகேஷோட குறிப்பு. எனக்கு மிக மிக மிகவும் பிடித்த பாடல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. ஆம் மகேஷ், இன்று உங்களுடைய தொகுப்பில் ராஜா என்ற சொற்களில் வரும் பாடல்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? படிக்காதவன் இந்த படத்திலிருந்து ராஜாவுக்கு ராஜா நான் தான், எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில். ஆமாம், ராஜாவுக்கு ராஜா யாரு? மகேஷுக்கு மகேஷ் தான். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

0: அழகான அருமையான ஒரு அசத்தலான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள், நன்றி. அடுத்து இரண்டாவது பாடலை குறிப்பு அனுப்பியுள்ளார். ராஜாவுக்கு ராஜா நான் தான், படிக்காதவன் படத்திலிருந்து மகேஷ் தம்பி அவர்கள். அழகாக ஒரு ராஜாவுக்கு ராஜா நான் தாண்டா என்று ஒரு சிறப்பாக ஒரு ஆட்டத்துடன் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள், அழகான பாடல் ராஜாவுக்கு ராஜா நான் தான் பாடல், அட்டகாசம் சூப்பர் சூப்பர் என்று பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், படிக்காத முட்டாளன்னு பல பேர் சொன்னாங்க, சூப்பர் பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார் ஒழித்த பாடல் வரிகளுக்கு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், எஸ்பிபி குரல் சூப்பர் இவருக்கு, எஸ்பிபி சூப்பர் இவருக்கு நான் அடிமை என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. நீங்கள் இல்லை, நாம் எல்லோருமே அவர் குரலுக்குத்தான் அடிமை, அவருக்கு அடிமை இல்லை, அவருடைய குரலுக்கு நாம் எல்லோருமே அடிமைதான். சிறப்பு சூப்பர். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் ராஜா என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கும்பகோணம் மனோகரண்ணா பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் நான் உள்பட நாம் அனைவருமாக. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:13. அடுத்து அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்திலிருந்து ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை, அது ராங்கா போகுமோ ராங்கா போகாத பார்க்கலாமே. இதோ கமலஹாசன் குரலில், போம் என்று சொல்வார்களோ போகாது என்று சொல்வார்களோ தெரியவில்லை. இதோ பாடலை கேட்டு ரசிப்போம். ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இருந்து. இதோ
1: துத்திரி தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
2: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
2: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு புடுவேன்.
2: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டாடே அது ராங்கா போடுமாடாச்சு? நான் போடுன்றீங்களா போதுன்றீங்களா?
3: போவாதே
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

என்ன நேயர்களே, கமலஹாசன் குரலில் ராங்கான பாடல் ராங்காக அழகாக ஒலித்து சென்றதல்லவா? நாம் பாடலை கேட்டு ரசித்தோம் நாம் அனைவருமாக. அழகான ஒரு அருமையான இசைத்துடன் இசைத்து சென்றது. அடுத்து நாகர்கோல் மகேஷ் அவர்கள் மூன்றாவது பாடலை குறிப்பெடுத்து அனுப்பியுள்ளார். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை படம் அபூர்வ சகோதரர்கள் என்று சிறப்பு. அழகாக ஒரு தாள் மேலத்தை வாசித்து கொண்டு கையை தட்டி கொண்டும் கமல்ஹாசனை கண்முன் கொண்டு வந்து எனக்கு மிகவும் பிடித்த கமல் பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை தொகுத்து அனுப்பிய நாகர்கோவில் மகேஷ் அவர்கள். அடுத்து ராஜா கைய வச்சா பாடல் அழகு தேர்வு செய்த மகேஷுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி எனக்கும் மிக பிடித்த கமல் பாடல் எனக்கும் என்று விஜய் அரசுகுமார் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தம்பி இது ரகு, இது உங்களுடைய பெயரை நான் மறந்துவிட்டேன், அது அதிரடி பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். கணபதி நகர் பெயர் தெரியவில்லையே, குறிப்பிடுங்கள் நேயரே. அவரும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மிக மிக அருமை சூப்பர் என்றும் வாவ் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் இது யாரு அப்படி என்று அவரை குறிப்பிட்டுள்ளார். அவர் பெயர் எனக்கு சந்திரமோகன், சூப்பர், ஆமாம் மறந்துவிட்டேன், கோவை சந்திரமோகன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், நான் 50 தடவை இந்த படம் பார்த்துள்ளேன் என்று ஒரு குறிப்பு. எந்த வேலையுமே இல்லை போல இருக்குது. 50 தடவை இந்த படம் பார்த்து உள்ளேன் என்றால் இன்னும் வர வேண்டிய படங்கள்லாம் இருக்குது, அதை எத்தனை முறை பார்த்திருப்பார் பாருங்களேன், சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அனுசியமயம் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி, வாருங்கள் சகோதரி, நன்றி. அடுத்து அந்த அவருடைய பெயர் எனக்கு மறந்துவிட்டேன் அல்லவா, அதற்கு ஒரு அழகான குறிப்பு, விஜய் அரசுகுமார் சந்திரமோகன் என்று குறிப்பிட்டுள்ளார், சூப்பர். அடுத்து ஒலித்த பாடலுக்கு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சூப்பர் என்றும் கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, கவிதை ஒன்றும் சொல்லலையா என்று மகேஷ் தம்பியை விஜய் அரசுகுமார் அவர்கள் கேட்டுள்ளார்கள். கவிதை சொல்வதை சொல்வார்களா? அது வீட்டுக்குள்ளே நடக்கும் ரகசியம், இது வந்து வானொலியில் வரும் ஒரு ரகசியம். வானொலி கேட்டால்தானே தெரியும். 50 தடவை பார்த்தார்களா இல்லையா, 100 நாள் விழா கொண்டாடினார்களா இந்த படத்தை பார்த்து வீட்டில் என்று சிறப்பு. நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, கல்யாணத்துக்கு முன்பே இந்த 50 முறை இந்த பாடம் பார்த்தார் என்றால் இப்பொழுது பார்க்க நேரம் இல்லை, அவ்வளவுதான். சிறைவாசல், குடும்ப சிறைவாசலில் மாட்டிக்கொண்டார் நம் மகேஷ் தம்பி அவர்கள், நன்றி. அடுத்து அக்னி நட்சத்திரம் இந்த படத்திலிருந்து இளையராஜா குரல் ராஜா ராஜா தோ இந்த பாடம்.

அழகான அருமையான பாடல். அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து இளையராஜா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ஒலித்த பாடலுக்கு அழகான ஒரு குறிப்பு. நான்காவது பாடல், ராஜா ராஜாதி ராஜா இந்த ராஜா, அக்னி நட்சத்திரம் இந்த படத்திலிருந்து ஒரு அழகான குறிப்பு மகேஷ் தம்பி அவர்கள் எடுத்துள்ளார். நன்றி. அடுத்து விஜய அரசகுமார் அவர்கள் மலர் தூவி கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள், சிறப்பு. ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சூப்பர் சாங், சூப்பர், சிறப்பு, மிக சிறப்பு என்று கை கொடுத்தும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் சூப்பர் கிரேட் என்றும் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி, ராஜா ராஜாதான் ராஜா இந்த ராஜா என்று ஒரு புலியா பூனையா என்று தெரியவில்லை, அழகாக கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் அக்னி நட்சத்திரம் படம் கிட்டத்தட்ட 25 தடவை மேல் பார்த்திருப்பேன். ஐயோ, வேறு வேலையும் இல்லை போல இருக்குது தம்பி, இதெல்லாம் நல்லவா இருக்குது, சரி பாருங்கள் இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு எப்படி தான் நடக்குமோ, சரி பரவாயில்லை. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் மகேஷ் தம்பி போட்ட பதிவுக்கு இதுவும் கல்யாணத்திற்கு முன்பா என்று கேட்டுள்ளார், இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அடுத்து கோவை சந்திரமோகன் அவர்கள் இளையராஜா அவர்களுக்கே அவர் இசையமைத்த பாடல், ராஜா ராஜாதி ராஜா ராஜா கையை வச்சா ராஜாவுக்கு ராஜாதாண்டா இந்த ராஜாவே நம்பி வந்த யாரும் அப்படின்ற ஒரு பாடல் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ள சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சூப்பர். விஜய் அரசகுமார் போட்ட பதிவிற்கு கல்யாணத்துக்கு முன்பா இந்த படம் இத்தனை முறை பார்த்தது என்று சொன்னதற்கு ஆமாம் என்று பதிவிட்டுள்ளார், பயமே கிடையாது, கவிதை பார்த்தால் தானே தெரியும் உங்களுக்கு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சா எனக்கென்னவோ இன்னும் முடியாதது போல இருக்குது, ஆமாம் எல்லோருக்குமே அப்படி தான் இருக்குது, வெயில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் கீதநேசன் போட்ட பதிவுக்கு வெயில் அப்படி அடிக்குது அடிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி, ஆமாம் சகோதரி, நாங்கள் இருக்கும் பகுதியெல்லாம் வெயில்தான், நீங்கள் இருக்கும் பகுதி குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து அக்னி நட்சத்திரம் முடிஞ்சா எனக்கென்னவோ என்று இங்கு மழை என்று ஒரு பதிவு யார் மகேஷ் அவர்கள் போட்டுள்ளார்கள், மழை அங்கு எப்பொழுதுதான் மழை பெய்து கொண்டிருக்கின்றதா என்று சொல்வார், நான் எப்பொழுது பேசினாலும் சிறப்பு அனுபவியுங்கள். சிறப்பான பாடல், அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, ராஜா சின்ன ரோஜா இந்த படத்திலிருந்து இன்று காலை இவருடைய விருப்பத்திலே நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இந்த பாடல் வந்தது. மறுபடியும் இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் ராஜா சின்ன ரோஜா இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

இருக்க

0: ஒரு அட்டகாசமான அழகான ஆர்ப்பாட்டமான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு 25 முறை அந்த படத்தை பார்த்தேன் என்று ஒரு குறிப்பிட்டுள்ளார் அக்னி நட்சத்திர படத்தில் மகேஷ் தம்பி அவர்கள். அதற்கு கீதநேசன் ஐயா அவர்கள் விஜய் அரசுகுமார் போட்ட பதிவுக்கு 25 முறையாக பார்த்தீர்கள் என்று கல்யாணத்துக்கு முன்பா என்று கேட்டதற்கு விஜய் கீதநேசன் ஐயர் காதலியுடனா என்று கேட்டுள்ளார். அடுத்து அவர் இல்லை என்று சொல்லிய உடனே தப்பித்து விட்டீர்கள் மகேஷ் என்று நம் கீதநேசன் ஐயா அறிவித்துள்ளார்கள். ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து ஒலித்த பாடல் நான்கையும் அழகாக பட்டியலிட்டு நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார் மகேஷ் தம்பி அவர்கள், நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள் மகேஷ் தம்பி அவர்கள். ரஜினி கண்முன் கொண்டு வந்து அழகாக ஒரு ஆடிக்கொண்டு பாட்டை ரசித்து கொண்டிருக்கின்றார். இசைத்தரம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் விஜய் அரசுகுமார். ஆஹா ஆஹா, ஒரு என்ன ஒரு அழகான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. மகேஷ் தம்பி அவர்கள், அந்த காட்டுக்குள்ள ஒரு மிருகத்தை கண்முன் கண்டு வந்துள்ளார், சிறப்பு. கீதநேசன் ஐயா, கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து அழகாக ஒரு நடனத்துடன் மகேஷ் தம்பி அவர்கள் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குரங்கு வேணுமா மாமா என்று அந்த பாடல் வரிகளை கேட்டதற்கு இது ஒரு அழகான ஒரு பதிவு, சிறப்பு. ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பு மிக சிறப்பு ஒலித்த பாடலுக்கு நன்றி. அடுத்து சந்திரமோகன் அவர்கள், அழகாக சின்ன குழந்தையாக மாறி கன்னத்தில் கையை வைத்து கொண்டு அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர் தம்பி. அடுத்து ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாடலுக்கு ஒரு அழகான ஒரு பதிவு. மகேஷ் தம்பி அவர்கள், என் விருப்ப பாடல் கேட்டு பதிவு செய்து கொண்டு இருக்கின்ற சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள், பல பல பல என்று பல பல பல என்று கோடிகள் என்று பாராட்டி உள்ளார்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், சின்ன குழந்தையாக மாறி கன்னத்தில் கையை வைத்திருப்பது உங்கள் பையன்தானே இது என்று சந்திரமோகனை கேட்டுள்ளார். அதற்கு கீதநேசன் ஐயா அவர்கள், சந்திரமோகனே இவர்தான் என்று ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், என் விருப்ப பாடலை மிகவும் கஷ்டப்பட்டு கண்வழி இருந்தும் எனக்காக ஒவ்வொரு பாடல் தேடி பிடித்து எனக்காக பாடல் பதிவு செய்து தருகின்ற அனுசியாமயம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள், பல பல பல என்று பாராட்டி உள்ளார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து எப்படி சொல்வது, ஒரு ஆர்வம்தான். கண் கோளாறாக இருந்தாலும் இது வந்து இதயராகம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் இதை நான் நடத்தி கொண்டிருக்கேன். என்னுடைய திருப்திக்கு தான் இது, என்னுடைய திருப்திக்கு நடத்துவேன், உங்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை தம்பி. அடுத்து சந்திரமோகன் அவர்கள், உங்கள் பையன்தானே என்று விஜய் அரசுகுமார் கேட்டதற்கு ஆமாம் அக்கா என்ற ஒரு அழகான ஒரு பதிவு. அடுத்து திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியுள்ளார், என்னவென்று தெரியவில்லை, பிறகு பார்ப்போம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோமா? போனா ஒரு கேள்விக்குறி இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். ராஜா என்பார் மந்திரி என்பார் இதோ இந்த பாடல்.
1: சரிகமா கார்வா மினி தமிழ்

இணையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு

ஒரு அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜானகி அம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து புவனா ஒரு கேள்விக்குறி என்ற இந்த படத்திற்கு முதுகு அப்படி வளைந்திருக்கும் என்று ஒரு கேள்விக்குறி அழகான ஒரு பதிவு நம் கீதநேசன் ஐயா அவர்கள் கொடுத்துள்ளார்கள். சிறப்பு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியன் கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடுத்து சந்திரமோகன் அவர்கள், நிலவுக்கும் வானம் உண்டு, மலருக்கும் வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்னவள் உண்டு என்று ஒரு அழகான அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார். சூப்பர் சூப்பர் அருமை தம்பி. எல்லாருமே அந்த பாடல் வரிகளை ஒரு கவிதையாக மாற்றி நம் நிகழ்ச்சியில் கொடுத்துள்ளார்கள். சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், நானும் அப்படித்தான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த லைன் வந்ததில்லவா ஜானகம்மா குரலில், அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார் கீதநேசன் ஐயா அவர்கள். நன்றி. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா அழகு பாடல் ராஜா என்பார் பாடல் இனிமை கேட்க கேட்க கேட்க கேட்க சூப்பர் என்றும் இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சோகமான பாடல் ஆனாலும் கேட்க இதமான பாடல், பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள், பல நன்றி மகேஷ் அண்ணன் அவர்களுக்கு என்று பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு மகேஷ் தம்பி அவர்களுக்கு தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு என்றும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள், நானும் அப்படித்தான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்று கீதநேசன் ஐயா போட்டது பதிவுக்கு ஐயா ஊஞ்சலிலா என்று ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் தம்பி. கீதநேசன் ஐயா அவர்கள், சந்திரமோகன் போட்ட பதிவுக்கு ஊஞ்சலில் என்று பாராட்டியுள்ளார்கள், பதிவிட்டுள்ளார்கள். சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள், கீதநேசன் போட்ட ஐயா அவர்கள் போட்ட பதிவு ஊஞ்சலில் பாடலை ரசித்து கொண்டே அப்படி என்று அருமையாக பாடல் அருமை அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் ராஜா என்ற ஒரு சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுஷியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:52. இதோ அடுத்த பாடலுக்கு வருவோம். டிஎம் சௌந்தரராஜன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் அன்பேவா. இந்த படத்திலிருந்து கற்பனையிலேயே ஒரு பாடல் வரும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கேட்டு பாருங்களேன். இதோ இந்த பாடல்.

இந்த படத்திலிருந்து கற்பனையில் வரும் என்று சொன்னவுடனே கீதநேசன் ஐயா அவர்கள் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் சூப்பர் என்று பதிவிட்டுள்ளார் இந்த பாடலுக்கு. நன்றி. அடுத்து தீபா குமார் அடடா இப்படி அசத்துறீங்களே என்று பாராட்டியுள்ளார். எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து கோவை சந்திரமோகன் அவர்கள் குதிரை சத்தம் ஹைலைட் சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. அடுத்து தீபா குமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் கற்பனையில் குதிரையில் பறந்து விட்டார்கள் கவிதாவுடன். சிறப்பு சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் அனைவரும் கற்பனையில் அவரவர் ராஜா ராணியுடன் குதிரையில் வலம் வாருங்கள், நானும் என் ராணியுடன் சென்று வருகிறேன் என்று ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. எப்படி என்றாலும் அவருக்கு பிடித்த எம்ஜிஆர் டிஎம் சவுந்தரராஜன் பாடலுக்கு வந்து விடுகிறார் பாடலை கேட்பதற்காக. இது ஒரு சிறப்பு. தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஆகா அருமை மிக்க மகிழ்ச்சி என்றும் டிஎம் சவுந்தரராஜனை கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து பாராட்டியுள்ளார். மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் ராணி குதிரையில் வரும்பொழுது ராஜாவை பார்க்கும்பொழுது மல்லாக்க விழுந்து அடடா என்ன ஒரு ஆர்வத்தோடு வந்திருந்தா இந்த ஆர்வத்தோடு அந்த குதிரை தள்ளி விட்டிருக்கோம் அந்த ராணியை, அந்த குதிரைக்கே பொறுக்கவில்லை போல இருக்கு, போறாமையில் தள்ளிவிட்டது, ஏன் உன் ராஜாவை பார்க்கிறீர், என்னை பார் என்று. ஒரு சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து கோவை சந்திரமோகன் அவர்கள் அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அமையாய் துடித்தேன் உனக்கென பிறந்தேன் உலகத்தை மறைந்தேன் உறவினில் வளர்ந்தேன் தேன் போன்ற வரிகள் என்று ஒரு அழகான ஒரு கவிதையுடன் இந்த வரிகளை பாராட்டி பதிவிட்டுள்ளார். சிறப்பு சிறப்பு சகோதரரே, நன்றி. தேன்மொழி அவர்கள் என் வேலை இப்பத்தான் முடிந்தது பாட்டு வைக்கிறேன் தலைவர் பாடல் வந்துவிட்டது மகேஷுக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டம் அதுதான் நான் சொன்னேனே தொடக்கத்திலே. எப்படி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு பிடித்த சிவாஜியோ அல்லது எம்ஜிஆரோ அல்லது டிஎம் சவுந்தரராஜன் பாடலுக்கு வந்து நீங்கள் அழகாக வந்து விடுவீர்கள். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் கற்பனையில் இருந்து வெளியில் வந்து விட்டீர்களா? இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். மௌனம் சம்மதம் இந்த படத்திலிருந்து ஒரு ராஜா வந்தாராம் எனக்கு ஒரு ரோஜா தந்தாராம். இது ஒரு துள்ளலான பாடல் சித்ரா குரலில். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்துச்சிறது. நான் பாடலிலே முழுகிவிட்டேன். அடுத்த பாடல் என்ன வருகிறது என்றே தெரியாமல் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சூப்பர் சாங், ஆஹா அருமை என்றும் செம சூப்பர் என்றும் மலர் தூவி வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், அருமை அருமையான பாடல், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி, மிக இனிமை இந்த பாடல் என்றும் சித்ராவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், பாடல் வரும் விழியெங்கும் கொன்றை பூக்கள் பொன்னை தோவட்டம், வரவேற்க வானம் சபரி வானொலியில் பாட்டும் பாடட்டும், இனி ஊர் எங்கும் மகிழ்ச்சி வெள்ளம், அடிநாள்தோறும் வரும் இதயராகம், நதி நீரெல்லாம் இனிய தேனாகும் என்று ஒரு அழகான ஒரு பதிவும் அந்த பாடல் வரிகளில் வந்த வரிகளிலும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் தம்பி அவர்கள் சிறப்பு சிறப்பு சூப்பர் தம்பி, இவ்வளவு நாள் எங்கு இருந்தீர்கள்? நன்றி நன்றி. வாருங்கள், எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு ரசித்து பதிவிடுங்கள். நன்றி. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், அழகாக ரோஜா பூக்களை வண்ண வண்ணமாக தூவிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் ராஜா என்ற ஒரு சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கும்பகோணம் மனோகரண்ணா பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. அடுத்து இந்த படத்தை பற்றி எவ்வளவோ நான் சொல்லலாம், ஆனால் இதில் முக்கியமான டைரக்டர் என்னுடைய உறவுக்காரர் சிவந்தமன். படத்தில் இருந்து ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டால், இதோ டிஎம் சவுந்தரராஜன் சுசிலாம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே. எங்கள் குடும்பத்தாருக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் இந்த படத்தில் வரும் பாடல். இந்த டைரக்டரும் எங்களுடைய உறவுக்காரர். இதோ இந்த பாடல்.

என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல். டிஎம் சவுந்தரராஜன், சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதுக்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு, ஒரு ராஜா வந்தாராம் எனக்கு ஒரு முத்தம் தந்தாராம் அந்த பாடலுக்கு அழகாக மகேஷ் அவர்கள் ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள், மிக்க மகிழ்ச்சி அருமை என்றும் சிவாஜியும் டிஎம் சவுந்தரராஜன் கண்முன் கொண்டு வந்து சூப்பர் இறைங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, மனதை தொட்ட பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. கோவை கணபதி, கோவை சந்திரமோகன் அவர்கள், செந்நிறத்து பூச்சரமோ மையெழுதும் சித்திரத்து தேன் குடமோ மன்னர் என்ன மாநிறமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சமுள்ள மானினமோ நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. அது எப்படி போய்விடும்? சிறப்பான ஒரு அந்த பாடல் வரிகளை நமக்கு அளித்துள்ளார் சந்திரமோகன் அவர்கள், சிறப்பு. ஆம் தம்பி, இந்த படம் இயக்குனர் என்னுடைய தாய்மாமன் தான், ஸ்ரீதர். இப்பொழுது இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு அறிவிப்பாளராக இருப்பதை அவர் தெரிந்து உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து எனக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டோம், எங்களுக்கு முன்பாக அந்த கடவுள் ஆசைப்பட்டு விட்டார், அவ்வளவுதான். ஆனாலும் எங்கள் இதயத்தில் எப்பொழுதும் குடியிருக்கும் என் அருமை ஸ்ரீதர் மாமா அவர்கள், சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், அருமை அனைத்து பாடல்களும், நீங்கள் வேற லெவல், தேங்க்யூ என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள், அற்புதம் சூப்பர் என்றும் பொன்னாடை போர்த்தியும் பரிசும் அளித்துள்ளார், கோல்டு காயின்ஸ் கொடுத்து சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. விஜய் அரசுகுமார் அவர்கள், அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து சந்திரமோகன் அவர்கள், ஐரோப்பிய இசையையும் அரேபிய இசையும் கலந்து ஓர் இனிய அமிர்தத்தை நமக்கு இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் விருந்தளித்திருப்பார். ஆமாம், இரண்டு ஜாம்பவான்கள் இந்த படத்தில், மெல்லிசை மன்னன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவர்களும் இணைந்த ஒரு இசைதான் இது, சிறப்பு. தேன்மொழி அவர்கள், மகேஷ் தம்பி அவர் ஒரு ராஜாவும் ராணியும் கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு சிறப்பு சூப்பர். தேன்மொழி அவர்கள், இதய ராகத்தில் ராஜா வரிசையில் வரும் பாடல்கள் சூப்பர், பாடல்களை தேர்வு செய்த மகேஷுக்கு வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நான் நான்கு பாடல்கள் தான் கேட்டிருக்கிறேன், அருமை சூப்பர். இன்னும் இருக்குது, இன்னும் நாலு ஐந்து பாடல்கள் இருக்குது சகோதரி, சூப்பர். அடுத்து சந்திரமோகன் அவர்கள், வெளிநாட்டில் பெரும் பகுதிகள் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இதுதான் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. ஆமாம், இதுதான் சிறப்பு, சூப்பர். காதலிக்க நேரமில்லை, இன்னும் எத்தனையோ படங்கள் இருக்குது. என் மாமாவுடைய படத்தை சொல்ல வேண்டுமென்றால் பட்டியலிட்டு ஒரு நாளைக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இயக்கத்தில் வந்த படங்கள் என்றே ஒரு நாளைக்கு இதய ராகம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு பெரும் ஆசை. அந்த ஆசை எப்பொழுது நிறைவேறும் என்று தெரியவில்லை, கூடிய சீக்கிரம் நிறைவேறும். அந்த பாடல்கள் நாம் கேட்டு ரசிப்போம் எல்லோருமாக. அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, ஜல்லிக்கட்டு இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல், எஸ்பி பாலசுப்பிரமணியன் மனோ குரலில்.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் மனோ குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்தியும் வாவ் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. அடுத்து சந்திரமோகன் அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சியை அருமையாகவும் பொறுமையாகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் அனுசுயா ராமபுரம் அனுசுயா அவர்களுக்கும் பாடல் தேர்வு செய்த மகேஷ் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி, நன்றி தம்பி. தேன்மொழி அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சூப்பர் சாங் என்றும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். நன்றி. அடுத்து தீபாகுமார் அவர்கள் அடி தூள் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் அழகான பாடல் ஹே ராஜா பாடல் மிக சிறப்பு தேர்வு அழகு நன்றி மகேஷ் அவர்களே என்று ஒரு பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு சிறப்பு சூப்பர். தேன்மொழி அவர்கள் நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் ராஜா என்னும் தலைப்பில் ராஜா இசையமைத்த பாடல்கள் தந்த அனுசுயா அம்மா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். உங்களுடைய தொகுப்பில் தானே இது என்ன பெரிய விஷயமா, இதற்கு ஒரு பாராட்டா? சரி, அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்கிறேன் இதங்கிணைந்த வாழ்த்துக்களுடன். நன்றி. அடுத்து நிகழ்ச்சி மிக மிக அருமை வாழ்த்துக்கள் என்றும் தீபா ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் வாழ்த்தி உள்ளார்கள் சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள் அசத்தல் தேன்மொழி அவர்கள் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இந்த பாடலில் சிறப்பு என்னவென்றால் சத்யராஜும் சிவாஜி ஐயா அவர்களும் இரண்டு பேர்களும் அழகாக அந்த ஒரு எப்படி சொல்வது ஒரு தோட்டம் போல இருக்கும் அந்த தோட்டத்திற்குள் கார்டனுக்குள் அழகாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் இந்த பாடலை பாடிக்கொண்டு செல்வார்கள். பார்ப்பதற்கு படத்தில் சிறப்பாக இருக்கும், படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய சிறப்பு என்னவென்று சிறப்பு. அடுத்து மன்னன் இந்த படத்திலிருந்து ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் என்ன தந்திரமோ சொன்னல்லதா எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் மன்னன் படத்திலிருந்து ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல் சொன்னல்லதா எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் இது எப்படி இருக்கு மகிழ்ச்சி என்றும் ரஜினி கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு மிக சிறப்பு என்று கோல்டன் காயின்ஸை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இப்பொழுது கையில் இருந்தால் சூப்பராக இருக்குமே, நகை விற்கிற விலைக்கு சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியன் கண்முன் கொண்டு வந்து மிக இனிமையான இந்த பாடல் அற்புதம் சூப்பர் டன் என்றும் சூப்பர் சூப்பர் என்றும் ஒரு அழகான ஒரு பதிவை ரஜினி கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு வீர வணக்கத்துடன். அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் ஆஹா அழகான பாடல் ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் பாடல் சிறப்பு தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் சூப்பர் சாங் வாவ் சூப்பர் என்றும் வாழ்த்தி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து சதிலீலாவதி இந்த படத்திலிருந்து சித்ரா உன்னிகிருஷ்ணன் இதோ இந்த பாடல்

அழகான அருமையான பாடல் சித்ரா உன்னிமேனன் குரல் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மனதைவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி இனிமையான இதமான பாடல் சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. விஜயர் சுகுமார் அவர்கள் ராஜனோட ராணி வந்து சேரும் பாடல் அழகு அருமை எப்படி உங்கள் ஞாபகத்திற்கு ஒரு சல்யூட் சூப்பர் மகேஷ் அவர்களே என்று இந்த தொகுத்து அனுப்பிய ராஜா என்று வந்த சொற்களுக்கு இந்த ஒரு பதிவு அழகு. ஆம் சகோதரி, ஒரு சகோதரி அனுப்பியிருக்கின்றார்கள் இரண்டு பதிவாக. அந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். அது கூடிய சீக்கிரம் இதய ராகம் நிகழ்ச்சியில் வரும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி தான், ஆனால் ராஜா என்று இல்லை, வேறு பதத்தில் வரும், வேறு சொற்களில் அமைந்த பாடல். அதுவும் சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரம் நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் பிரமாதம் சூப்பர் என்றும் தொலைபேசி வழியாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. கீதநேசன் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. விஜயர் சுகுமார் அவர்கள் பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. தேன்மொழி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் மலர் தூவி வாழ்த்தியும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. விஜயர் சுகுமார் அவர்கள் சதிலீலாவதி படப்பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் ராஜா என்று வரும் சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கும்பகோணம் மனோகரண்ணா பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவருமாக. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:40. அடுத்த பாடலுக்கு வருவோமா? விடுதலை. இந்த படத்திலிருந்து ராஜாவே ராஜா நான் தானே ராதா. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஜானகி அம்மா குழுவினருடன் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான ஒரு துள்ளலான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியம்மா குழுவினரோடு பாடிய பாடல், ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் உற்சாகமான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சூப்பர் என்றும் பாராட்டி ரஜினியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் இதயத்தை சுழற்றிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார், எக்ஸலண்ட் என்றும் பாராட்டி சிறப்பு. அடுத்து திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் பாடல் வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடல் எல்லாவற்றுக்குமாக ஒரு சிறப்பான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம் நண்பர்களே. இதோ பாடல்களை தொகுத்து அனுப்பிய நண்பருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, ஆ சொல்லுமா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருந்து நல்லா கேட்ட
0: பதிவிட்டிருக்காங்க, நன்றி.
1: ராஜா வச்சு ராஜாவுக்கு ராஜா
0: நான் தான். யாரு மகிஷ்தா? யாரும் இல்லை. உங்க குடும்பத்துக்கு உனக்கு பொருத்தமான பாடல் மகேஷ்.
1: ஏன்னா
0: உன் உழைப்பிலதான் உன்னுடைய குடும்பமே ஓடிக்கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தவரை.
1: இருந்தாலும் பாட்டு கேட்க முடியாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஸ்பீக்கர்ல வச்சு பாட்டு போட்டு கனெக்ஷன் போட்டுதான்
0: பக்கத்துல பக்கத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே கேட்டு இருக்காங்களா? சிறப்பு, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியுங்க. அதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேஷு, கண்ணு வலி இல்ல, கண்ணு டிராப்ஸ் விட்டுன்னு இருக்க. எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ள ஆபரேஷனுக்கு போவதாக இருக்கின்றேன், சர்ஜரி பண்றதுக்காக,
1: அவ்வளவுதான்.
0: கோவை வந்து அவங்க வந்து நம்ம ஜெயம் சுப்பிரமணிக்கு தம்பி, ஜெயம் ஜெயம் அவங்களுக்கு உறவுக்காரர் அவரு. நன்றி நன்றி மகேஷ், சூப்பர்
1: சூப்பர்.
0: அருமையான பாடல் தான் இன்று வந்தது, ஒரு துள்ளலான பாடலும் கேட்டு ரசித்தோம் உங்களுடைய சார்பில். நன்றி நன்றி தம்பி. நம் நிகழ்ச்சி நிறைக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு எப்படி சொல்வது, சீக்கிரமா நான் மருத்துவமனைக்கு சென்று வந்து விட்டாலும் ஒரு ஒரு சில நாட்களுக்கு அந்த நிகழ்ச்சி தொடராது, இருந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம், சரிங்களா? நன்றி நன்றி மகேஷ். நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்து விட்டோம். பிள்ளை நிலா இந்த படத்திலிருந்து ராஜா மகள் ரோஜா மகள், யார் அது? உங்களுடைய குழந்தைகள் தான் ராஜா மகளும் ரோஜா மகளும், உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மகள் தான், அவர்களுக்காக தான் இந்த பாடல். ஆமா, ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா. அமைதியான அமைதியான வரியில போகும். நன்றி நன்றி மகேஷ், நன்றிமா நன்றி. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய மகேஷ் தம்பி அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றி சென்றார்கள். நிகழ்ச்சியை பற்றியும் பாடலை பற்றியும் கேட்டோம். நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பிள்ளை நிலா இந்த படத்திலிருந்து ராஜா மகள் ரோஜா மகள், ஜெயச்சந்திரன் ஜானகி அம்மா குரலில் ஒரு மென்மையான அழகான பாடல். இந்த பாடல் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகளுக்கும் பிடித்த பாடல் என்று அறிவித்துள்ளார். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா, நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக.

நம் இதயராகம் நிகழ்ச்சி நிறைவுப்பாடலாக அழகாக ஒலித்துச் சென்றது. ஜெயச்சந்திரன், ஜானகி அம்மா குரலில். பிள்ளை நிலா இந்த படத்திலிருந்து ராஜா மகள் ரோஜா மகள் என்ற ஒரு பாடல் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், ராஜா மகள் ரோஜா மகள், வானில் வரும் வெண்ணிலா, இதயவராகத்தில் கடைசி பாடல், சூப்பர் சூப்பர், அருமையான பாடல், கேட்க இனிமை மகேஷ், நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்று அந்த ரோஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ள சிறப்பான ஒரு சின்ன சின்ன சின்ன சின்ன குட்டி ரோஜாவை, சூப்பர். தேன்மொழி அவர்கள், அருமையான வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார் ரோஜாவை கண்முன் கொண்டு வந்து. மகேஷ் தம்பி அவர், என் பாடல்களுக்கு பதிவு செய்த தேன்மொழி அக்காவிற்கும் மனம் நிறைந்த என் மனம் நிறைந்த நன்றி. அடுத்து விஜிமேம் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள். தேன்மொழி அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் ஒரு ரோஜா ம ராஜா மகள் ரோஜா மகள் என்று ஒரு பாடலுக்கு ஒரு தாயும் பிள்ளையுமாக கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், தீபா அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி நிகழ்ச்சி மிக அருமை, மிக அருமை, வாழ்த்துக்கள் என்று கை கொடுத்தும் பாராட்டி உள்ளார்கள். பாடல் மிக அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர், முதல்வர் கீதநேசன், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி, அடுத்து சந்திரமோகன் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள், அருமையான பாடல் ராஜா மகள் என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து மகேஷ் தம்பி, கும்பகோணம் மனோகரை அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள், சூப்பர் என்றும் ஒலித்த பாடலுக்கு. ஆரணி பிரகாஷ் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் என்று மகேஷ் தம்பி அவர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். நம் நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்குமாக, இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில்

0: சுற்றி சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு.